0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி, வைகாசி திங்கள், 20ஆம் நாள், புதன்கிழமை. இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: The reason house prices are feeling an adjustment is because people aren't confident about their future. I'll never welcome a time where Australians feel less confident about their future.
2: சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் வீட்டு விலைகள் சரிவை நோக்கி நகர்கின்றன. இது குறித்த செய்தியின் பின்னணி. அதோடு லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், தொலைந்து போன சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, அதனை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது குறித்த உரையாடல். இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் எனும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்களுடனான உரையாடல் மற்றும் இலங்கையில் மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது, இது குறித்த செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். உக்ரைனின் பல நகரங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 22 பேர் உயிரிழந்துள்ளனர் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஃபேவர் கமிஷன் அறிவித்துள்ள 4.75% குறைந்தபட்ச ஊதியம் பெறுவோருக்கான ஊதிய உயர்வுக்கு ஆஸ்திரேலிய தொழிற்சங்கங்களும் வணிக அமைப்புகளும் வரவேற்பான மற்றும் எதிர்கருத்துக்களை தெரிவித்துள்ளன. ACTU 6% ஊதிய உயர்வை கோரியிருந்த நிலையில் அதன் தலைவர் சார்லி மெக்மானஸ் இந்த முடிவை வரவேற்றுள்ளார்.
1: This is a really good outcome for everyone struggling with cost of living. In particular, of course, lowest paid Aussies are the ones that are struggling the most with cost of living, and they need this pay rise absolutely. This will allow them to not just pay their bills, but to start making up some of what they've lost since 2021.
0: 2018 ஆண்டு நடைபெற்ற இசை விழாவில் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாணமாக்கப்பட்டு நடைபெற்ற உடல் சோதனை சட்டவிரோதமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்து ராயா மெரிடித் என்பவருக்கு $93,000 இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சியில் சுமார் 75% குடியேற்றத்தால் ஏற்படுகிறது என ABS ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை அதிகாரப்பூர்வமாக 2,80,00,000 எட்டியுள்ளது. தற்போதைய வளர்ச்சி தொடருமானால் 2031 மக்கள் தொகை 3,00,000,000 எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெல்பர்ன் வீரர் நிஷான் வேலுப்புள்ளை உட்பட 26 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய சொக்கரூஸ் அணி உலகக்கோப்பை தொடங்க இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் கலிபோர்னியாவில் உள்ள தங்களது முகாமில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. June 14 துருக்கிக்கு எதிரான முதலாவது உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னர் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான இறுதி பயிற்சி ஆட்டம் June 6 நடைபெறவுள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
2: ஆஸ்திரேலியாவின் ஏபிஒய் லேண்ட்ஸ் முதல் யரபா வரை பயணிக்க செய்யும் த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட் தொகுப்பு. இந்த தொடரில் 10 கலைஞர்களுடனான நேர்காணல்கள் இடம்பெறுகின்றன. நினைவுகள், அடையாளம், சொல்லப்படாத வரலாறுகள் ஆகியவற்றை இந்த தொடர் ஆராய்கிறது. அவர்களின் படைப்புகளுக்குள் நுழைந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, பார்த்த பிறகும் நீண்ட நேரம் மனதில் நிற்கும் ஆழமான மனித கதைகளை அனுபவியுங்கள். த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட். இந்த தொகுப்பை நீங்கள் SBS ஆன் டிமாண்டில் இலவசமாக காணலாம்.
3: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் 12 நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
4: தமிழுக்கு அமிர்தம் என்றொரு பெயர். மிக உண்மை, தமிழுக்கும் சிங்களத்துக்கும் நெருங்கி பல இது ஒன்று இருக்கிறது. எனது தாய்மொழி சிங்களம், ஆனால் தமிழும் என்னது எனது இரண்டாவது தாய்மொழி. நான் கூற விரும்புகின்றேன்.
2: இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் என்னும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்களுடனான உரையாடல் ஒலிக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், தொலைந்து போன சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, அதனை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது குறித்த உரையாடலும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில், சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் வீட்டு விலைகள் சரிவை நோக்கி நகர்கின்றன. ஆனால் இந்த மாற்றம் தமது முதலாவது வீட்டை வாங்க நினைக்கும் ஆயிரக்கணக்கான ஆஸ்திரேலியர்களுக்கு உண்மையில் நன்மையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம். ஆஸ்திரேலியாவின் வீட்டு சந்தையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாற்றம் தற்போது தென்படத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக சிட்னி மற்றும் மெல்பர்ன் போன்ற முக்கிய நகரங்களில் வீட்டு விலைகள் சரிவை நோக்கி நகர்கின்றன. புதிய தரவுகளின்படி மே மாதத்தில் சிட்னி வீட்டு விலை 0.9% மெல்பர்னில் 0.8% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் பதிவான உச்சநிலையுடன் ஒப்பிடுகையில் இந்த இரு நகரங்களிலும் வீட்டு விலை தற்போது 2-3% வரை குறைந்துள்ளது. ஏசிடி பிராந்தியத்திலும் வீட்டு விலை 0.2% சரிந்துள்ளது. மறுபுறம் மற்ற நகரங்களில் இன்னமும் வளர்ச்சி தொடர்கிறது. குறிப்பாக பெர்த் மற்றும் டாவின் நகரங்களில் 1.5% உயர்வும், பிரிஸ்பன் மற்றும் ஹோபார்ட் நகரங்களில் 0.9% உயர்வும், அட்லைட் நகரத்தில் 0.5% உயர்வும் பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த வளர்ச்சி வேகம் குறைந்து வருவதாக கோட்டாலிட்டி வெளியிட்டுள்ள தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் வீட்டு விலையில் ஏற்படும் சரிவு மக்களின் எதிர்கால நம்பிக்கை குறைவதை பிரதிபலிப்பதாக கூறுகிறார் எதிர்க்கட்சியின் நிதித்துறை பேச்சாளர் டிம் வில்சன்.
5: The reason house prices are feeling an adjustment is because people aren't confident about their future. I'll never welcome a time where Australians feel less confident about their future.
2: இது இவ்வாறிருக்க கேன்ஸ்டா வெளியிட்ட கணிப்புகளின்படி 2026 இறுதிக்குள் சிட்னியின் சராசரி வீட்டு விலை சுமார் $30,000, மெல்பர்னில் $18,000 குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக வீட்டு விலை குறைய வேண்டுமென்று காத்திருந்தவர்களுக்கு இது நல்ல செய்தியாக தோன்றலாம். ஆனால் வீட்டு விலை குறைவது மட்டும் வீடு வாங்குவதை எளிதாக்காது என நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் வீட்டு விலைகள் குறையும் வேகத்தை விட மக்களின் கடன் பெறும் திறன் வேகமாக குறைந்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சமீபத்திய வட்டி வீத உயர்வுகளால் சராசரி வருமானம் பெறும் ஒருவரின் அதிகபட்ச கடன் பெறும் திறன் சுமார் $35,800 குறைந்துள்ளது. இரட்டை வருமானம் பெறும் தம்பதிகளின் கடன் பெறும் திறன் $71,000 அதிகமாக குறைந்துள்ளது. அதாவது ஒரு வீட்டின் விலை $30,000 குறைந்தாலும் வாங்குபவர் பெறக்கூடிய வங்கிக் கடன் அதை ஈடுகட்ட முடியாதவாறு குறைந்திருக்கிறது. இதனால் வீடு வாங்கும் திறன் மேம்படுவதற்கு பதிலாக மேலும் சிரமமாகி வருகிறது. வீட்டு விலைகளின் அதிகப்படியான ஏற்றம், கடன் பெறும் திறனில் ஏற்பட்ட அழுத்தம், சமீபத்திய வட்டி வீத உயர்வுகள், மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்ட பொருளாதார நிச்சயமின்மை, எரிபொருள் விலை உயர்வு மற்றும் ஃபெடரல் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வரி மாற்றங்கள் ஆகியவை வீட்டு சந்தையை பாதித்துள்ளதாக கோட்டாலிட்டி ஆராய்ச்சி இயக்குநர் டிம் லோலஸ் தெரிவித்தார்.
6: You can go all the way back to the end of last year when affordability challenges and serviceability pressures were starting to slow the market. But then since then, we've obviously seen 75 basis points of rate hikes. We've seen a crisis in confidence amid what's happening in the Middle East and higher fuel costs. And now we've seen the federal budget handed down, which we're expecting to be a disincentive for investment activity as well. So there's a whole range of things, but I think foundationally, this really started late last year and has been gathering some momentum.
2: இதேவேளை வீட்டு விலைகள் குறைந்தாலும் அது உண்மையான மலிவுத் தன்மையை உருவாக்கும் அளவிற்கு இருக்காது என ரேவாய்ட் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் நெரிடா கோனிஸ்பி தெரிவித்துள்ளார். சிட்னியில் சராசரி வீட்டு விலை இன்னமும் $1.6 million மேல் இருப்பதால் $30,000 குறைவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். வீடு வாங்க நினைப்பவர்கள் நிலைமை மாறிவிட்டதை நேரடியாக அனுபவித்து வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு $2.4 million மதிப்புள்ள வீட்டை வாங்க முடியும் என நினைத்தவர்களுக்கு தற்போது வங்கிகள் $2.2 million மட்டுமே கடன் வழங்க தயாராக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில முதலாவது வீட்டை வாங்கவிருப்பவர்களின் நிதி நிலைமை கூட 20% வரை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சிட்னியின் பல பகுதிகளில் போட்டி இன்னமும் கடுமையாகவே உள்ளது. விலைகள் சற்று குறைந்தாலும் இப்போது வாங்கவில்லை என்றால் வாய்ப்பு தவறிவிடும் என்ற அச்சம் பலரிடம் தொடர்கிறது. எனவே சந்தையில் தேவை குறையாமல் உள்ளது. அரசின் வீட்டு கொள்கைகளும் தற்போது கவனத்திற்கு வந்துள்ளன. இதனிடையே குறைந்த டிபாசிட் திட்டத்தின் மூலம் வீடு வாங்கிய சிலர் வீட்டு விலைகள் தொடர்ந்து குறைந்தால் நெகட்டிவ் இக்விட்டி எனப்படும் நிலைக்கு தள்ளப்படலாம் என்ற கவலை எழுந்துள்ளது. அதாவது வீட்டின் சந்தை மதிப்பு அவர்கள் எடுத்துள்ள கடனை விட குறைவாக இருக்கும் நிலை. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள அரசு லேபர் அரசின் வீட்டுக் கொள்கைகளை நீண்டகால நோக்கில் பார்க்க வேண்டுமென தெரிவித்துள்ளது.
7: முதல் வீடு வாங்குபவர்களுக்கு உதவுதல், வீட்டு கட்டுமானத்தை அதிகரித்தல் மற்றும் வரி சீர்திருத்தங்கள் போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் வீட்டு வசதியை மேம்படுத்தும் என்றும் அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் வீட்டு விலைகள் 10% வரை குறையலாம் என கணிக்கப்பட்டாலும் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் அந்த கணிப்புகளை ஏற்கவில்லை. கருவூலத்துறையின் மதிப்பீட்டின்படி வீட்டு விலைகள் தொடர்ந்து உயரும், ஆனால் முந்தைய ஆண்டுகளை விட மெதுவான வேகத்தில் மட்டுமே வளர்ச்சி காணப்படும் என அவர் தெரிவித்தார்.
8: Obviously I'm aware that there are a number of different forecasts about the outlook for house prices. The treasury modeling that we provided in some detail on budget night says that the treasury expects house prices to continue to grow but about 2% more slowly than before. That's about $19,000 on the median house price. And so that's Treasury expectations, but I acknowledge that different organisations and different entities have different forecasts.
7: வீட்டு விலைகள் சில நகரங்களில் குறைய தொடங்கியிருந்தாலும் வாடகை சந்தையில் அழுத்தம் தொடர்கிறது. தேசிய அளவில் காலியாக உள்ள வாடகை வீடுகளின் வீதம் வெறும் 1.5% இருப்பதால் வாடகை விலைகள் தொடர்ந்து உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சிட்னி மற்றும் மெல்பர்னில் வீட்டு விலைகள் குறைவது தலைப்புச் செய்தியாக இருந்தாலும் ஆஸ்திரேலியர்களின் வீட்டு வசதி பிரச்சினையின் அடிப்படை காரணங்கள் இன்னமும் நீங்கவில்லை. உயர்ந்த வட்டி வீதங்கள், குறைந்து வரும் கடன் பெறும் திறன், வீட்டு பற்றாக்குறை மற்றும் உயர்ந்து வரும் வாடகை செலவுகள் ஆகியவை சொந்த வீடு வாங்கும் கனவை இன்னமும் பல எட்டாக்கனியாகவே வைத்திருக்கின்றன.
9: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
10: Starting a new life in Australia isn't easy.
11: A lot of companies have rejected me.
12: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
10: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
13: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
9: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.

0: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இலங்கையில் மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து உள்ளிட்ட கட்டணங்களை அதிகரிக்க பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
1: மத்திய கிழக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அமைதியற்ற நிலையானது இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் தொடர்ந்தும் பாரியதொரு நெருக்கடியை தோற்றுவித்துக் கொண்டுள்ளது. அதன் தாக்கத்தை இலங்கை போன்ற பல நாடுகள் பல்வேறு வகையிலும் ஏற்கனவே உணர ஆரம்பித்திருக்கின்றன. எரிபொருள் வளங்களில் கட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையுயர்வு, சமையல் எரிவாயு விலையேற்றம், பற்றாக்குறை மற்றும் மின்கட்டண அதிகரிப்பு போன்றவை மக்களின் வாழ்க்கை செலவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு அடிக்கடி எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஏற்படுகின்ற பல்வேறு பொருட்களின் விலையேற்றம், கட்டண அதிகரிப்பு மக்களின் வாழ்வில் பல்வேறு சுமைகளை ஏற்படுத்தி வருவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த ஞாயிறு இலங்கையில் மீண்டும் எரிபொருட்களுக்கு விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாதங்களில் 8வது தடவையாக எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற அமைதியற்ற நிலை, இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு, எரிபொருள் விலையேற்றம் என்பவற்றினால் சாதாரணதர மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த ஞாயிறு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 1 லிட்டர் பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு தற்போது 434 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 1 லிட்டர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு தற்போது 407 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்தோடு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு தற்போதைய விலை 285 ரூபாவாக காணப்படுகின்றது. இதுபோல் பல்வேறு ரக எரிபொருட்களுக்கும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையேற்றம் மீனவர்களை அதிகம் பாதித்துள்ளதாக ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் யாழ் மீனவர் ஒருவர் தெரிவித்தார்.
2: முன்ன காலத்துல 60 ரூபா 70 ரூபா போன மண்ணெண்ணெய் பெட்ரோல் 200 ரூபா போயிருக்குல்ல 80 ரூபா போன மண்ணெண்ணெய் இப்ப பெட்ரோலுக்கு நேரா வந்துடுது. கிட்ட மண்ணெண்ணையும் எங்களுக்கு வந்து ஒரு நாளும் போய் வர 15 லிட்டர் 20 லிட்டர் 30 லிட்டர் பெரிய தொழிலாளிகளுக்கு எல்லாம் 30 லிட்டர் என்ன வேணும் ஒரு நாளைக்கு நிறைய செலவு எங்களுக்கு அதுக்கேற்ற வருமானம் இல்லாம தவிக்கிறோம். இருந்து
1: எரிபொருள் விலையேற்றம் மற்றும் சமையல் எரிவாயு விலையேற்றம் தொடர்பில் மக்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்தார்கள்.
3: முதல் சொன்னார் வந்து ஜனாதிபதி ஆகுனா 80 ரூபாய்க்கு பெட்ரோல் தாருன்னு, ஆனா இப்ப அவர் வந்து தாரார் 400 ரூபாய்க்கு.
4: உலகத்துல ஒரு ஓரண்டு போயிட்டு கொண்டிருக்கு, இப்ப ஈரான் அமெரிக்கா வார் போய்கொண்டு இருக்கு. நீ அதனால இனி அந்த பிரச்சனை தான் தாக்குதே ஒழிய வேற ஸ்ரீலங்கால ஒரு ப்ராப்ளம் இல்ல.
5: எல்லா நாட்டிலையும் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை எல்லா நாட்டிலையும் இருக்கு. இலங்கையை பொறுத்தவரை இந்த கவர்மெண்ட் நல்லபடியா செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் பிரச்சனை இல்ல, முன்கூட்டி என்ன நடக்குமோ தெரியாது. போற போக்குல போக வேண்டியதா மக்களும்.
6: பெட்ரோல் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. எங்க நாட்டுல இதுவரைக்காலும் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சி கிடைக்கிறது பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். கொஞ்சம் விலை கூடினாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிறதே பெரிய ஒரு விஷயம். இது வந்து தனிப்பட்ட எங்களுடைய கவர்மெண்ட்டோட பிரச்சனை கிடையாது, இது வந்து உலகத்துல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நாங்க ஈடுகொடுத்து முன்கூட்டி போகணும்.
1: எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்து வரும் நிலையிலும் உள்நாட்டில் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உயர்த்தி தற்போதைய அரசு நாட்டு மக்களை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் தெகிவலை கல்கிசை மாநகரசபை உறுப்பினருமான வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை படிமனையில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை 26% வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் முற்றிலும் அநீதியானது என பிவிதுரு கெல உரிமையவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்தார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் ஏற்பட்ட விலை அதிகரிப்பிற்கு ஏற்ப உள்நாட்டில் விலை உயர்த்தப்பட்டதை புரிந்து கொள்ள முடிந்தாலும் தற்போதைய விலை அதிகரிப்பு எந்த வகையிலும் நியாயமற்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கமைய கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் திங்கள் முதல் 5% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாலுமே அரசாங்கம் எரிபொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நுகேகுடையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையாகும் என அவர் தெரிவித்தார். இதனால் ஏற்பட்டுள்ள பெரும் நஷ்டத்திற்கு மத்தியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாளொன்றுக்கு 100,000 லிட்டர் எரிபொருள் மேலதிகமாக பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்து அந்த நஷ்டத்தை இந்த நாட்டு மக்களே இன்று செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விலைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எதற்கு என்று அன்று மேடையில் கேட்டவர்களே இன்று ஆட்சிக்கு வந்து மக்களின் தலைமேல் அனைத்து சுமைகளையும் சுமத்துகின்றார்கள் என்று அவர் தெரிவித்தார். அரச தரப்பிலிருந்தும் பலர் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது நடைமுறையிலுள்ள கியூஆர் முறைமையை எதிர்காலத்தில் மேலும் கடுமையான முறையில் அமல்படுத்த எதிர்பார்ப்பதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வதால் நாட்டிலிருந்து வெளிநாட்டு நாணய வெளியேற்றம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டார். டாலர் செலவினத்தை குறைக்கும் வகையில் கியூஆர் பங்கீட்டு முறைமைகள் மேலும் கடுமையாக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றம் தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் அரச தரப்பில் பதிலளித்துள்ள பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த எரிபொருள் விலையேற்றம் தற்காலிகமானது என தெரிவித்தார்.
7: இந்த எரிபொருள் விலையேற்ற நிலைமையில நாங்கள் ஏற்கனவே மக்களுக்கு சலுகைகளை வழங்கி இருக்கிறோம். அதாவது டீசல் லீட்டருக்கு 100 ரூபாயும் பெட்ரோல் லீட்டருக்கு 20 ரூபாயும் நாங்கள் அரசாங்க மானியமாக வழங்குகின்றது. எனவே இந்த பிரச்சனை பொதுவான பிரச்சனை. எனவே தற்காலிகமாகத்தான் இந்த எரிபொருள் விலையேற்றம் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த உலக யுத்த நிலைமை வளமைக்கு திரும்பியவுடன், உலக பொருளாதார வளமைக்கு திரும்பியவுடன் மீண்டும் பழைய நிலைக்கு பொருளாதாரம் சென்றடையும். எது எனினும் இளைஞருடைய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே எதிர்க்கட்சியினர் கூறுவது போல அவர்கள் சொல்வதெல்லாம் பகல் கனவாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
1: இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
0: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில்தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் எனும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்களுடனான உரையாடல். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
8: ஆஸ்திரேலியாவிலே 18.9 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் அளவிலும் 7.3 மில்லியன் கணக்கு சந்தாதாரர்கள் ஒவ்வொரு சந்தாதாரருக்கும் சராசரியாக 2,590 டாலர் மதிப்பிலான ஓய்வு ஒதுக்கீட்டு நிதி கோரப்படாமல் கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், தொலைந்து போன சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, அதனை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது குறித்த உரையாடல் ஒலிக்க உள்ளது.
9: உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
10: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
11: facebook.com/sbstamil
12: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
0: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
9: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
11: facebook.com/sbstamil SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
0: facebook.com/sbstamil
13: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

0: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் என்னும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்கள் வானொலி, தொலைக்காட்சி, அச்சு ஊடகம் மற்றும் பொது தொடர்பு துறைகளில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றார். சிங்கள மொழி பின்னணி கொண்டவரான அவர் பாரம்பரிய தமிழ் இலக்கியங்களை ஆழமாக கற்றவர். பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் கற்றுத்தருகிறார். தமிழ் மொழியுடனான தனது பயணம், நீண்டகால ஊடக பணிகள் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் ஊடகத்தின் பங்கு குறித்து சீலரத்ன சேனரத் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
1: வணக்கம் சீலரத்ன சேனரத் ஐயா அவர்களே, முதல்ல உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: நீங்கள் எங்கள் எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடத்தில் வந்து தமிழில் வந்து ஒரு நேர்முகம் கொடுக்கறது மிக மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சியான தருணம்.
2: எனக்கு உண்மையில் இது ஒரு சந்தர்ப்பம், அரிய சந்தர்ப்பம். நான் மிக மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் உங்களோட இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூற விரும்புகின்றேன்.
1: ஐயா, நீங்கள் வந்து சிங்கள மொழி பின்னணி கொண்டவர் இல்லையா, ஆனால் நீங்கள் வந்து தமிழை வந்து சரளமாக பேசுகிறீங்க. சிங்கள பின்னணி அல்லது இன்னொரு மொழி சார்ந்தவருங்கிற அளவு தெரியாமல் அளவுக்கு தமிழ் பேசுகிறீங்க நல்லா. குறிப்பாக வந்து இப்போ தமிழின் பாரம்பரிய இலக்கியம்னு சொல்கிற திருக்குறள், கம்பராமாயணம் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுருக்குறீங்க, வாசித்துருக்குறீங்க. இந்த பின்னணியில் உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் மொழியோட உள்ள பயணம் தொடங்குச்சு? ஹவ் யூ ஸ்டார்டட் திஸ், எப்படி தொடங்குனீங்க?
2: இது எப்படி என்றால், நான் சின்ன காலத்தில் நான் பிறந்த இடம் வந்து கண்டி கலகா என்ற இடத்துல. தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் மிக நெருங்கி பழகின்ற ஒரு ஊர். என் சின்ன காலத்தில் எங்களோட அப்பா அம்மா, இப்போ செல்லதுரை மாமா, செல்லையா மாமா அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தது நான். ஆனால் இவங்க தமிழ், இவங்க முஸ்லீம் என்று சொல்லித்தர இல்லை. அந்த தொடர்பு இருந்துச்சு ஸ்டார்டில். அது பிறகு நான் ஒரு ஆசிரியராக கடமை செய்தேன் பல இடங்களில்.
1: எந்த ஆசிரியர், எந்த சப்ஜெக்டில்?
2: சிங்களம்.
1: சிங்களம்,
2: சிங்களம்.
1: அப்போ நீங்கள் சிங்கள மொழி பின்னணி கொண்டவர், அந்த அதுதான் டீச் பண்ணுறீங்க?
2: டீச் பண்ணேன் சிங்களம், மற்றது இலக்கியம்.
1: அப்போ எப்படி தமிழ் மொழியோடு எப்படி வந்து ஒரு பரிச்சயம் வந்தது வருது உங்களுக்கு?
2: ஏன்னா நான் இப்போ அம்பாறையில் கடமை செய்யும் போது எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று கிடைச்சிருச்சு.
1: பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்
2: என்னென்ன? அந்த இருந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்த என்ற மொழியில் என்னை மட்டக்களப்பு வாழச்சேன தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு இடமாற்றம் உண்டு. சிங்கள ஆசிரியர் நான் என்ன செய்ய அங்கே போய், கொஞ்சம் திக்கி திக்கி தமிழ் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு. அம்மா அப்பா இப்போ புடியுங்கள், சார் சார் வாங்க சார், இப்போ பாடம் இருக்குது சார், இப்போ எழுது. எனக்கு அறவே தெரியாது.
1: எங்கள் ஊரில் தண்ணி இல்லா காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு மொழி இல்லா, மொழி தெரியாத காட்டுக்கு. சரியா, சொல்லுங்கள்.
2: அதை பிறகு நான் நினைச்சேன், பார்த்தா என்ன இருக்கிற நூல்கள், கம்பராமாயணம், திருக்குறள், நாளடியார், இலக்கியமான நூல்கள். சிங்களத்தில் உம்மக ஜாதகே, சல்லின் சந்தேசே போன்ற நூல்கள் இருந்துச்சு. நான் நினைத்தேன் நான் படிக்க வேணும். சிவானந்த காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் ஒன்று மட்டக்களப்பில், அதோட பெரிய லைப்ரரி ஒன்று இருக்குது. அதில் நான் போய் 5 வருஷம் நான் படித்தேன்.
1: அப்படியா?
2: 5 வருஷம் படித்தேன். கம்பராமாயணம், திருக்குறள், நாளடியார் வாசித்தேன் நான்.
1: இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவங்களே அந்தளவு வாசித்திருக்க மாட்டாங்க
2: உண்மையில். அது பேர் நான் நினச்சேன் எக்ஸாமுக்கு நான் எடுக்கணும் உண்டு. அப்போ கிழக்கு மாகாணத்தில் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, கிழக்கு யூனிவர்சிட்டி, அதில் நான் தமிழ் மொழியிலே இந்த நூல்களுக்கு எக்ஸாமுக்கு நான் எழுதினேன். எனக்கு கிரெடிட் பாஸ் கிடைத்தது, கிரெடிட். ஆனால் அவ்வளோதான். அப்போ எனக்கு நான் ஒரு ஆசிரியர்கிற வேலையில் 1% 5 ரூபா கிடைக்கல. ஊடகவியலாளராக மாற்ற பிறகுதான் இதில் எனக்கு பலன் கிடைத்தது, இடம் மாற்றம் கிடைத்தது. நான் கொழும்புக்கு வந்தேன். அது பிறகு நான் எப்படியும் அங்கேருந்து எஸ்எல்பிசியில் இலங்கை வானொலி ஒரு அனௌன்சராக கடமை செய்தேன்,
1: சிங்கள மொழி,
2: சிங்கள மொழியில்.
1: சரி,
2: அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் தமிழ் படிச்சிருக்கிறது என்று சொல்லி டிரெக்டர் வந்து, அந்த காலகட்டத்தில் மகாபலி மினிஸ்ட்ரியில் இருந்த அமைச்சருக்கு தமிழ் படிக்க ஒரு ஆசிரியர் தேடி கொண்டு இருக்கிறது. அப்போ அரசாங்கத்தின் என்னை நியமனம் செய்தது. நான் காமினி திசநாயக்குவுக்கு தமிழ் படிவிச்சன் முதன் முதலாவதாக, அது பிறகு காமினி திசாநாயக்க, அப்புறம் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் தமிழ் படிப்பிச்சேன். ஆனால் நான் அரசியல் செய்யலை, அரசியல் செய்யலை, ஆசிரியராக நான் கடமை மட்டும் செய்தேன்.
1: சரி, இப்போ நீங்கள் அரசியல் செய்யலைன்னு சொல்கிறீங்க, அரசியல் தொடர்பான ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா, இப்போ மட்டக்களப்பில் நீங்கள் பணிபுரிந்துருக்கிறீங்க இல்லையா? மட்டக்களப்பு பொறுத்தளவில் மல்டி எத்னிக் குரூப்ஸ் வாழ்கிற ஒரு பகுதி
2: இல்லையா?
1: முஸ்லீம்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அங்கே தான் நீங்கள் உங்கள் எக்ஸ்போஷர், அதாவது நீங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் தமிழ் கலாச்சாரம் குறித்தும் அங்கே கற்றுக்கொண்டீங்க, பார்க்குறீங்க.
2: உண்மையில்
1: அது என்ன மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது?
2: உண்மையில் அந்த தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் நெருங்கி பழகின்ற ஒரு பிரதேசம் தான் மட்டக்களப்பு. அவங்களுக்கு தமிழ் இவங்க தமிழ், இவங்க தமிழ், இவங்க முஸ்லீம் அப்படி ஒன்றுமே இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் இருந்தார்கள். அப்போ அவங்களோடு இருந்து தான் இந்த எப்படி நான் வாழ வேணும் என்று எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. அது மட்டும் அன்றி இந்த மொழியை நான் படிப்பிக்க வேணும் என்று ஆர்வம் வந்தது. அதுபோல் நான் எஸ்என்பிசி வந்த பிறகு நான் சேவை செய்த இடங்களிலே ஆஃபீஸ்களில் நான் தமிழ் படிப்பித்தேன், சிங்கள ஊழியர்களுக்கு தமிழ் படிப்பித்தேன். இப்பொழுது அந்த பனிஷ்மெண்டில் ஒரு பலனாக கலனி யூனிவர்சிட்டியில் நான் விசிட்டிங் லெக்சர் தமிழ் சிங்களால் இப்போ அங்கே தமிழ் படிப்பிக்கிறது. எதைகிட்ட படிக்கின்ற இந்த சகல டீச்சர்ஸ்மார்கள் தமிழ், முஸ்லீம், எங்கே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, நோரேலியா, கண்டி போன்ற இடங்களில் இப்போ ஆன்லைனில் தான் வீட்டில் இருந்து அந்த மொழியை நான் படிப்பிக்கிறது சிங்களால் நான். என்னென்னா 2018 எனக்கு ஒரு அழைப்பேதல் கிடைத்தது யூனிவர்சிட்டியில், தமிழ் ஆடம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, ஒரு சீஃப் கெஸ்டாக வர சொல்லி நான் போனேன். பார்த்து கொண்டிருந்தேன், நான் அமர்ந்திருந்தார்கள். 175 பேர் போல் எல்லாம் தமிழ் முஸ்லீம் டீச்சர்ஸ்மார்க்கு சிங்களம் படிக்கிறது. அறவே தெரியாது இப்போ இங்கே தனி சிங்களத்தில் தான் போகுது. அப்போ நான் தமிழில் கேட்டேன், வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, இந்த வேலையில் இங்கே இருந்தொரு ஊடகவியலாளர்கள் பேசினார்கள், விலங்கினவர்கள் கைவசத்துங்கள், ஒருத்தருமே இல்லை. இப்படி திரும்பி பார்த்து சொன்னேன், நான் தமிழில் பேசுவேன், பேசுங்க பேசுங்க. நான் சொன்னேன், தமிழ் சிங்களம் வந்து சன்ஸ்கிருத மொழியில் பிறந்த இரு மொழிகள், சமானங்கள் இருக்கிறது. ஏன்னா அகச ஆகாயம், பூமி பூமிய, சௌபாகிய சௌபாகியம், பார்லிமெண்ட்டு பாராளுமன்றம், சந்திரயா சந்திரன், இப்போ எல்லாத்துக்கும் நல்ல சிறப்பு மற்ற சந்தோஷம். அது பிறகு எனக்கு ஒரு நியமனம் கிடைத்தது கல்யாணி யூனிவர்சிட்டியில் விசிட் நிலைக்கிற தமிழ். இப்போ நான் அந்த கடமையை செய்து கொண்டு இருக்கிறேன் மிக சந்தோஷமாக.
1: இலங்கையில் இந்த இனங்கள் வந்து சிங்களமும் தமிழும் ஆங்கிலமும் இந்த மூணு மொழியையும் படித்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு இனப்பிரச்சனையே வந்திருக்காது, இலங்கை வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாறி இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு மொழி வழியாக ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு போட்டு தான்
2: என்ன உண்மையில் என்னென்ன, இப்போ தமிழுக்கு அமிர்தம் என்றொரு பெயர் மிக உண்மை. இப்போ பாருங்கள், மொழி வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது, இப்போ ஆமா என்ற தமிழ் இது, யாழ்ப்பாணம் சொல்ல ஓம், மலையகத்தில் சில ஆமாங்க, சரிங்க, இங்க இங்க, கௌரவிச்சு சரிங்க, நல்லதுங்க. கொழும்புல வந்து ஆமாம், எப்படி நல்ல சோமா, நல்ல இருக்கிறோம், அதெல்லாம் நான் படிப்பித்தேன். இப்போ நான் யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் படிப்பிக்கிறது. தமிழுக்கும் சிங்களத்துக்கும் நெருங்கி பல இது ஒன்று இருக்கிறது. எனது தாய்மொழி சிங்களம், ஆனால் தமிழும் என்னது எனது இரண்டாவது தாய்மொழி நான் கூற விரும்புகின்றேன். எனவே தமிழ் போன ஜென்மத்தில் நான் இந்தியாவில் சார் பிறந்திருக்கலாம் என்னமோ விசுவாசம் உண்டு.
1: இல்லை இலங்கையிலையும் பிறந்திருக்கலாம்.
0: சீலரத்ன சேனரத் அவர்களுடனான உரையாடல் தொடரும் விளம்பரங்களை அடுத்து ஒலிக்கும்.
3: Starting a new life in Australia isn't easy.
4: A lot of companies have rejected me.
5: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
3: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
6: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
7: We are currently in an ad break. Your program will resume shortly. You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
0: இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் எனும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் லேக் ஹவுஸ் மற்றும் சைனா ரேடியோ இன்டர்நேஷனல் உள்ளிட்ட பல முக்கிய ஊடக நிறுவனங்களில் மூத்த பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். சீலரத்ன சேனரத் அவர்களுடன் ரைசல் ஆற்றிய உரையாடல் தொடர்கிறது.
1: நீங்கள் லேக் ஹவுஸோட இயக்குநருங்கிற அளவுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்திருக்குறீங்க இல்லையா? அது குறிப்பாக என்ன கேட்குறேன்னா, இப்போ போருக்கு பிறகு வடமாகாணத்தில் வந்து வண்ண வானவில் அப்படிங்கிற ஒரு தமிழ் சஞ்சிகையெல்லாம் கூட தொடங்கி நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நோக்கம் என்ன? அது அந்த நோக்கத்தை வந்து அது நிறைவேற்ற முடிந்ததா இந்த மீடியா வழியாக?
2: லேக் ஹவுஸே டைரக்ட் எடிட்டோரியலாக இருக்கும்போது நான் பார்த்தேன். சிங்கள பேப்பர் எல்லாம் என்ன அடியில் தான் இருந்தது, சிங்களம், தமிழ், ஆங்கிலம். ஆனால் தமிழ் தினகரன் என்ற பெயர், மற்ற சிந்தாமணி அது வந்து ஞாயிற்றுக்கிழமை பேப்பர், மற்ற கலை பேப்பர்கள் இல்லை, சிங்களத்தில் இருக்குது. சரசாவிய பல பேப்பர்கள் இருக்கிற தமிழுக்கு அப்படி இல்லை. இது நான் என்ன செய்யணும்னு நான் யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு போய் யுனிசில் போய் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். அப்படி ஒரு பேப்பர் இருந்தால் நல்ல இல்லைன்னு சொல்கிறாங்க. புலி இயக்கத்தின் ஒரு பேப்பர் ஒன்று இருந்துச்சு, அது பேர் வந்து வானவில், வானவில் புலி பேப்பர், பிரபாகரன்ற பேப்பர் அது. அப்போ நான் வந்து ஒரு டிரெக்டர், ஒரு எடிட்டராக செலக்ட் பண்ணி எடுத்து நான் அதுக்கு பேர் போட்டேன் வண்ண வானவில் என்ற பெயர். இன்னும் அந்த பேப்பர் இருக்குது. அதில் சினிமா பற்றி சில சில செய்திகள், கலைசிகள் செய்திகள் அதில் வருகின்றன. இப்போ இருக்குது வண்ண வானவில், நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன்.
1: இப்போ அடுத்த கேள்வி எப்படின்னா, இப்போ நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் SLBC இருக்குது, அப்புறமா லேக் ஹவுஸு நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி, சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னல், இப்படி பல ஊடக நிறுவனங்களில் சீனியர் ரோலில் மூத்த பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் பதவி வகிச்சிருக்கிறீங்க. இப்போ ஊடகம் வழியாக நீங்கள் வந்து ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம், அப்படி என்ன பண்ணலாம், டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, பொருளாதார வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம், அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புகிறீங்களா? அஸ் அ மீடியா பர்சன்
2: நான் நம்புகிறேன். மற்றது இப்போ நான் இது சரியாக நடந்து இருந்தால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன், ரூபவாணி போன்ற இந்த இனங்களில் மாபெரும் சேவையொன்று செய்ய இருக்க வேணும். ஆனால் அது அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க, அதுதான் இரு குற்றம்.
1: எப்படி
2: என்னன்னு, அதுக்கும் அரசியல்வாதி யாராவது ஒரு சாபனா போட்டு அப்போ அந்த அரசாங்கம் போகணும், இன்னொன்று அரசாங்கம் வருது, அவங்க இன்னொரு மாற்றம் ஒன்று செய்கிறாங்க, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, அதுதான் தவறு.
1: ஆனால் இப்போ இலங்கையை பொறுத்தளவு இல்லை, இப்போ மும்மொழி கொள்கை இருக்குல்ல, அது இப்போ தேசிய கீதமாக இருக்கட்டும், அல்லது எல்லா பலகைகளில் இருக்கட்டும், அறிவிப்புகளாக இருக்கட்டும், அதில் வந்து தமிழ், சிங்களம், ஆங்கிலம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து அதில் இன்னும் பல தூரம் கடக்கணும், போகணும், நிறைய செய்யணும் அப்படின்னு
2: படுதா? இன்னும் தூரம் போகணும். ஏன்னா ஒரு நேரத்தில் நான் ஒரு சிங்கள அறிவிப்பாளர் இருக்கும்போது சுகதாஸ் ஸ்டேடியமில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, தமிழில் தான் இருந்தது. அதில் இப்போ சிங்கள முதலாளி மார்க்கு வந்துடும், அவங்க தான் ஸ்பான்சர் செய்கிற இதில். அப்போ நான் தமிழில் பேசினேன், ஆய்புவான் மே விலாவேதின்னு சொல்லி தமிழ் சிங்களத்தில் பேசினேன். பேசி வந்திருக்கிற அந்த பெரியவர்கிட்ட பேரெல்லாம் சொன்னேன். ஊ சத்தம், 10,000 பேர் எல்லாரும் எனக்கு ஊ அடிக்கிறது. கை ரெண்டு அவசரத்தில், அன்பர்களே நண்பர்களே மன்னிக்க வேண்டும், நான் ஒரு சிங்களவர், என் தாய்மொழியில் பேசினான் தவறா சொல்லுங்க. இல்லை தவறு இல்லை, இப்போ தமிழில் நான் அப்படி தமிழில் பேசுகிறேன் என்னென்னா, இந்த முதலாளி மார்க்கு வந்திருக்கேன், அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறது, உங்களோட ஷோ இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்திருக்கு, பேசாமல் இருந்தாங்க நல்லா சிங்களத்தில் பேசி இறங்கி வந்தேன். நான் தமிழ் தெரியாத ஒரு சிங்கள அனௌன்சராக இருந்து இருந்தால் என்னாகும்? ஊ சத்தத்தோடு நான் இறங்கி வரவேணும். அப்படி இல்லைன்னா தமிழ்னால எனக்கு ஒரு கவலை இருக்கிற என்னென்றால், இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் நல்லா சிங்களம் பேசுகிறாங்க, முஸ்லீம்கள் நல்லா சிங்களம் பேசுகிறாங்க, சிங்களவர்கள் தமிழ் பேச தெரியாது.
1: ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு
2: அதுதான் பிழை. என்ன அது குறைபாடு? என்ன பாடசாலையிலே இருந்து இது ஆரம்பிக்கணும், மும்மொழி தமிழ் சிங்களம். இப்போ இந்த வைஃப் வந்து ஒரு டீச்சர், அவள் தமிழ் படிப்பிக்கிறது ஸ்கூலில். நான் கேட்டேன், சிலபஸில் இருக்குதாம் அப்படி தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மும்மொழி படிப்பிக்க வேணும்.
1: அது நடைமுறையில் இல்லை.
2: நடைமுறையில் இல்லை ஐயா.
1: அதுக்கு அரசாங்கம் செய்யணுமா அல்லது மக்களுக்கு மனநிலை மாறணுமா?
2: அரசாங்கம் செய்யணும். இலங்கை இருக்கிற குறைபாடு தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு அரசாங்கம்.

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
3: இலங்கையில் அப்படி இல்லை.
4: இல்லை,
3: இலங்கையில் இருக்கிற பிரச்சனை தாயா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு அரசாங்கம் வருது இல்லையா, அந்த அரசாங்கம் வந்தோடனே போன அரசாங்கம் செய்தெல்லாம் அப்படியே நிப்பாரு, அதுதான் தவறு. ஒரு நிரந்தரமான ஒரு அரசாங்கம் இல்லை, நிரந்தரமாக கல்வி கொள்கை இல்லை. இப்போ பாருங்க, நான் சின்ன காலத்திலிருந்து தமிழ் ஆதரித்த ஒரு நண்பர், எனவே என்ன சின்ன காலத்தில் எனக்கு அந்த தொடர்பு இருந்துச்சு. அம்மா அப்பாவும் அப்படி தான் தமிழர்களோடு மிக நெருங்கி பழகி இருந்தாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கும் வந்திருக்குது. இப்போ நான் தமிழ் பேசையில் ஒரு சில முகத்தை பார்த்துக்கோ, நீங்கள் தமிழ் தான் செய்யுங்க. நான் சொல்ல, நீங்கள் டிசைட் பண்ண இல்லை, தமிழ் நான் தமிழ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி என்ன, நான் தமிழ் தமிழ் தமிழ் பேசுகிறேன்.
4: மிக்க நன்றி ஐயா. நீங்கள் வந்து ஒரு அறிவுஜீவி, மொழி புலமை கொண்டவர், கல்வியாளர், மீடியா பர்சனாலிட்டி, ஊடகவியலாளர், பல தகமைகள், பல ஆளுமைகள். உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடத்தில் சந்தித்து இப்படி நேர்முகம் காண்றதில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி. உங்களது ஆஸ்திரேலிய பயணம் சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. நன்றி.
3: வணக்கம் ஐயா. எஸ்பிஎஸ் நீரோடி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், செய்ய வேண்டும், இது நிற்கக்கூடாது. தமிழ் மொழி நீங்கள் செய்கின்ற இந்த கேட்கின்ற ஒரு லிஸ்னர் ஆகையால் நீரோடி நீங்கள் வாழ வேணும். இன்றைக்கு இந்த சந்திப்பு வாழ்க்கையிலே நான் ஒரு போதும் மறக்கவே மாட்டேன். நன்றி.
5: இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் மற்றும் ஊடகத்துறை நிபுணர் என்னும் பின்னணி கொண்ட சீலரத்ன சேனரத் அவர்கள் தமிழ் மொழியுடனான தனது பயணம், நீண்டகால ஊடக பணிகள் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் ஊடகத்தின் பங்கு குறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
6: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
7: Starting a new life in Australia isn't easy.
8: A lot of companies have rejected me.
9: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
7: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
10: Your program will resume shortly.
11: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
5: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், தொலைந்து போன அல்லது இழந்த சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, அதனை எவ்வாறு மீட்டெடுப்பது போன்ற பல கேள்விகளுக்கு அடுத்ததாக பதில் தருகிறார் நிதித்துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பிரிஸ்பனை சேர்ந்த ராமநாதன் கருப்பையா அவர்கள். வணக்கம் ராமநாதன் அவர்களே.
12: வணக்கம் செல்வியா அவர்களே.
5: இன்று நாம் லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், அதாவது தொலைந்து போன அல்லது இழந்த சூப்பர் அனிவேஷன் பற்றி பேச இருக்கின்றோம். அந்த வகையில் லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், அதாவது தொலைந்து போன அல்லது இழந்த சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அதோடு அது பொதுவாக எவ்வாறு தொலைந்து போகிறது என்பதனையும் விளங்கப்படுத்துங்கள்.
12: ஆஸ்திரேலியாவில் பணியமர்த்தப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்தில், அதாவது 2022 முதல், எந்த குறைவான சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு

0: சூப்பரன்வேஷன், அதாவது அவருடைய ஓய்வு கால ஒதுக்கீட்டுக்கான நிதியை 12% அளவிலே அவர்கள் ஒதுக்க வேண்டும் என்று ஒதுக்கி ஒரு சூப்பரன்வேஷன் ஃபண்ட் கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் முழுமையாக பல நேரங்களிலே பின்பற்றப்படுகிறது. சில நேரங்களிலே சில பணியமர்த்துபவர்கள் அந்த வேலையாளுக்கு ஓய்வு ஒதுக்கீட்டு நிதி கொடுக்க தேவையில்லை என்று அவர் முடிவு செய்திருந்து பின்னர் அவருடைய கணக்குகள் பரிசோதிக்கப்படும் போது அவருடைய பரிசோதனையாளர்கள் நீங்கள் செய்தது தவறு, இதை உடனே திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் நேரங்களிலே அத்தகைய பணியமர்த்தினர் அந்த வேலையாளுக்கு அவரை அறியாமலேயே அவர் இல்லாத ஒரு சூழலிலும் ஓய்வு ஒதுக்கீட்டு நிதியை அவர் விருப்பமான ஒரு நிதியத்தில் அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2005 ஜூலை முதல் ஜான் ஹவர்ட் தலைமையிலான லிபரல் நேஷனல் கவர்மெண்ட் ஒவ்வொரு பணியாளுக்கும் அவருடைய விருப்பமான ஒதுக்கீட்டு நிதிக்கு அந்த நிதி கம்ப்ளையண்ட் ஆக இருக்கிற பட்சத்திலே அந்த நிதிக்கு அவர்கள் தங்களுடைய ஓய்வு ஒதுக்கீட்டு நிதியத்தை வாங்கி செல்வதற்கு ஏற்ப அத்தகைய தெரிவினை வழங்கியிருந்தது. இது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர பணியாள் தங்களுடைய பணியிடத்தை விட்டு வேறு பணியிடங்களுக்கு செல்லும் பொழுதும் முகவரிகள் மாறும் போதும் மின்னஞ்சல்கள் மாறும் போதும் தன்னுடைய நிதியின் தகவல் தொடர்பிலிருந்து அவர் விலகும் பொழுது அந்த ஓய்வொதுக்கீட்டு நிதி 16 மாதங்களுக்கு மேல் தகவல் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அத்தகைய நிதி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர்கள் அந்த சூப்பரன்வேஷன் நிதியை ஆஸ்திரேலிய ஏடிஓ அல்லது பப்ளிக் ட்ரஸ்டி கணக்குகளுக்கு மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய சூழல்களில் இந்த ஓய்வு ஒதுக்கீட்டு நிதி தகவல் தொடர்பிலிருந்து மாறுபடும் போது இழந்த ஓய்வு நிதி ஆக மாறிவிடுகிறது. இவ்வாறாக ஆஸ்திரேலியாவிலே 18.9 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் அளவிலும் 7.3 மில்லியன் கணக்கு சந்தாதாரர்கள் ஒவ்வொரு சந்தாதாரருக்கும் சராசரியாக 2,590 டாலர் மதிப்பிலான ஓய்வு ஒதுக்கீட்டு நிதி கோரப்படாமல் கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: சரி, ஒருவர் தனக்கு சூப்பர் அனிவேஷன் கணக்கு ஒன்று இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
0: இதற்கென ஆஸ்திரேலிய வரி விதிப்பு ஆணையம் ஏடிஓ அவர்களுடைய இணையதளத்திலே கோரப்படாத ஒதுக்கீட்டு நிதி அதாவது சூப்பரன்வேஷன் கணக்குகளை கண்டுபிடிப்பதற்கென்று தரவுகளை வடிவமைத்திருக்கிறார்கள். அங்கே சென்று உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய டிஎஃப்என் அதாவது வரி கணக்குக்கான எண் மற்றும் உங்களுடைய பிறந்த நாள் இவற்றை பதிவு செய்து தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட பின்பு உங்கள் கணக்கிலே எத்தனை சூப்பரன்வேஷன் ஃபண்ட் இருக்கிறது, அதிலே எத்தனை உங்களுடைய தொடர்பிலிருந்து அறுந்து போயிருக்கிறது என்பவற்றை கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர மைகாவ் போன்ற உங்களுடைய தனிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாகவும் உங்களுடைய சூப்பரன்வேஷன் கணக்குகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அதே தரவுகளிலிருந்து நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற சூப்பரன்வேஷன் கணக்கிற்கு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒரு தளத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான வழிவகைகளை அரசு செய்து தந்திருக்கிறது.
1: ஆஸ்திரேலியாவில் ஒருவர் இழந்த சூப்பர் அனிவேஷன் அதாவது அவருடைய தொலைந்து போன சூப்பர் அனிவேஷனை மீட்டெடுக்க அரசு அல்லது ஏடிஓ வழங்கும் உதவிகள் என்ன என்பதனை விளங்கப்படுத்துங்கள்.
0: உங்கள் கையில் உங்களுடைய டிஎஃப்என் நம்பர், உங்களுடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் போன்ற தரவுகள் இருப்பின் நீங்கள் ஏடிஓ வெப்சைட்டில் அல்லது உங்களுடைய மைகவ் ஆப்பில் இழந்த சூப்பரன்வேஷன் கணக்குகளை கண்டுபிடிக்கவும் அவற்றை அங்கிருந்து ரோல் ஓவர் செய்து உங்களுடைய தற்சமயம் நீங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிற சூப்பரன்வேஷன் கணக்குக்கு சேர்த்து வரவு வைக்கக்கூடிய வழிவகைகளை அரசு செய்து தந்திருக்கிறது.
1: தொலைந்து போன அல்லது இழந்த சூப்பரன்வேஷனை மீட்டெடுக்கும் செயல்முறையில் மக்கள் பொதுவாக சந்திக்கும் சவால்கள் என்ன?
0: இதை எளிமைப்படுத்துவதற்கென்று ஏற்கனவே 6000 குறைவான மதிப்புள்ள கணக்குகள் மீது சூப்பர் அனுவேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர்களுடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக வசூல் செய்யாத வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சிறிய நிதி கணக்குகளிலிருந்து இன்சூரன்ஸ் போன்ற தொடர் செலவுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சிறிய அளவில் சிறிய பேலன்ஸில் இருக்கிற சூப்பரனுவேஷன் கணக்குகள் அதே அளவில் தொடரவும் அவைகள் கோரப்படுவது வரை அதே பேலன்ஸில் இருந்து குறையாமல் பார்த்து கொள்ளவும் ஏடிஓ சூப்பரனுவேஷன் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கு விதிமுறைகளை விதித்திருக்கிறார்கள். இவ்வாறு அளவு குறைந்த சூப்பரனுவேஷன் கணக்குகளிலிருந்து ரோல் ஓவர் செய்து கொண்டு வரும்போது மீதம் இருக்கிற தொகை மிகவும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை தவிர ஏற்கனவே இருக்கிற சூப்பர் அனுவேஷன் கணக்குகளில் பணம் ரொக்கமாகவே வைத்திருக்கப்படுவதில்லை. அவை பங்குகள் மூலமாகவும் பங்குகளின் அளவுகள் சிறிய அளவுகளிலும் அவை வைத்திருக்கப்படும். அவ்வாறு அவை ரோல் ஓவர் செய்ய பணிக்கப்படும் போது அந்த சூப்பர் அனுவேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவற்றை பங்கு சந்தையிலே விற்று ரொக்கமாக மட்டுமே அவர் ரோல் ஓவர் செய்வார். அவ்வாறு செய்யும் பொழுது இந்த ரோல் ஓவர் செய்யப்படும் பங்கின் மதிப்பு அளவில் குறைந்து ரோல் ஓவர் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய டிஃபால்ட் ஃபண்ட் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஃபண்ட் இவற்றின் கணக்கு மற்றும் அந்த ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஏபிஎன் நம்பர், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இவை போன்ற காரணிகள் தெரியாமல் இருப்பவை இந்த ரோல் ஓவருக்கு தடையாக அமையலாம். அதே போல உங்களுடைய பணி அமர்த்தினர் உங்களை ஏதாவது சுருக்கிய பெயரில் அழைத்திருக்கலாம், அல்லது ஒரு நடு பெயர் இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்து பிழைகளால் உங்களுடைய பெயர் குழம்பி போயிருக்கலாம். அப்படி இருக்கிற நேரங்களிலும் இந்த ரோல் ஓவர் தடைபடலாம். உங்களுடைய தற்போதைய ஐடென்டிபிகேஷன் அல்லது நீங்கள் பெயர் மாற்றி இருந்தாலும் காலதாமதம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
1: சரி, எதிர்காலத்தில் சூப்பர் அனிவேஷன் இழப்பை தவிர்க்க பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முக்கிய முன்னெச்சரிக்கைகள் என்ன?
0: நான் முன்னரே கூறியபடி 1 July 2005 நீங்களே உங்களுடைய சூப்பர் அனுவேஷன் அதாவது ஓய்வு ஒதுக்கீட்டு நிதியை நீங்களே தெரிவு செய்யக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்க உங்களுடைய பணி அமர்த்தினர் அவருடைய தெரிவிலான ஒரு சூப்பர் அனுவேஷன் ஃபண்டிற்கு உங்களுடைய சூப்பர் அனுவேஷனை செலுத்த இயலாது. நீங்கள் உங்களுடைய தெரிவை தெரிவிக்கும் போது சரியான அந்த காலங்களை பூர்த்தி செய்து உங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் அதாவது ஓய்வொதுக்கீட்டு நிதியத்தை நீங்கள் அடையாளப்படுத்தி அதற்கான கணக்குகள் எல்லாவற்றையும் சரியாக தெரிவிக்கிற பட்சத்தில் உங்களுடைய சூப்பர் அனுவேஷன் சரியான கணக்குக்கு வந்து சேரும். அதே போல நீங்கள் முகவரி மாறும்போதும் பணியிடங்களை மாறும்போதும் மின்னஞ்சல்களை மாற்றும் போதும் உங்களுடைய சூப்பர் அனுவேஷன், டாக்ஸ் ஆபீஸ், சென்ட்ரல் லிங்க் போன்ற எல்லா முகமைகளுக்கும் உங்களுடைய மாறுதல்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செக்லிஸ்டை நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்களுடைய பணியிடங்களை மாற்றும் போதும் முகவரி மாற்றும் போதும் உங்களுடைய மின்னஞ்சல்களை மாற்றும் போதும் இவற்றையெல்லாம் நான் செய்து தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அப்படிப்பட்ட ஒரு செக்லிஸ்டை நீங்கள் மெயின்டைன் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுடைய ஓய்வொதுக்கீட்டு நிதியத்தை ஒருபோதும் தொலைக்க மாட்டீர்கள்.
1: மிக்க நன்றி ராமநாதன் அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: லாஸ்ட் சூப்பர் அனிவேஷன், தொலைந்து போன அல்லது இழந்த சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, அதனை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதனை விளக்கியவர் நிதித்துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பிரிஸ்பனை சேர்ந்த ராமநாதன் கருப்பையா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். அன்பே சிவம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம்.

0: நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.
1: Your news from here and hits from home. SBS South Asian.

0: நன்றி நமஸ்காரம்.
1: Your news from here
2: and hits from home. SBS South Asian.